0: sen lo sen lo mo che ke xile ri ko chi na chi lo ri
1: bi ji da lo sen lo ko a do xie zas u xie zas
0: ko xi lo de ji le go
1: aya da dang an zui wan de ne ko la xin du huang
0: 他杀了家钱呢，我忙不起他了呀。你可是讲头就是蛮多。
1: 这些呢，就差通些钱呢，五千多了银三的呀。
0: 怕什么？打差的。没好呀。
1: 那是谁了？
0: 全你这些了，给牛奶，让得吃干了，可能烧了白活。等那肉麻酒，等着去，就把去。